0: ஆமாம் ரிப்ளே மி பலாலனி தனம் ஃபஸ்ட் நம்பர் வெஸ்கேஸ் சார் எத்தனை கீப்பர் ஃபேன் எனக்கு மாபடி ஜெகுத்தன நுஃபேன் என்ன சொன்னே வெட்டும் குத்தம் கண்ணகை எத்தனை வெஸ்கேஸ் ஏன்னா மீ கீப்பர் தான் ஃபேன் அட்டாத மெசேஜ் கொடுத்தாங்க சொன்னி கொம்மைகஸ் தெம்மே வர ரங்கள சவுத் கொரியா லிபோ போலிங்கை கீப்பர் ஏரியா சாலிஸ் டிமினேட் ஃபவாங் குழைவு மெச்சு அட்டி அம்மினட் குழைஃப் மெக்சிகோ மத்திய எல்லாண்டு ஜாஃபேகன் குழைப் சவுத் கொரியா கல்யாண மெஞ்சு சவுத் கொரியா குறிஞ்சி கீப்பர் குறியில் சாலிபோல் ஏரியா தெரியும் ஃபஹாத் வாணிக்கா ஸ்கீம் இதனை கீப்பர் கீப்பர் குறிய ஃபோன் வாலிபோல் மெஜர் ஹரஸ் மெக்சிகோ ஹாஃப் தெரியும் சவுத் கொரியா குறிஞ்சி போலும் அனுமதி திரும்போட தேவை சும்மா பட் பாரத் யாரான குறிஞ்சிருக்கும் பேர் ஈஃபேன் எல்லும் மெக்சிகோ எதிர்காரு எல்லி போல மெக்சிகோ குன்றி எஃபாஹூராஜ் அனுமதி ரொம்ப வரக்கு அருமலை கொரியா குன்றி எங்கே சிபோல மிஃபாரு மெக்சிகோ குன்றிய கேக்க ஜீஃப் பிரேமஸ் கேக்க ஜீஃப் பேர் எல்லும் திமுத்து கொரியா கொரியா ஹாஃப் கேங்க மெதிங் ஹாய் சார் எல்லாம் மெக்சிகோ ஹாஃப் சிறந்த மெக்சிகோ குன்றி பொலும் குரிய ஃபோனால் குரியா குன்றி டிஃபா கோ பொலும் குரிய ஃபோனால் போல மெக்சிகோ ஹாஃப் கேக் மெதினாஸ் மறுமதி மெக்சிகோ குன்றியா போல அச்சுதான் குரியா குரியா முத்திர ஃபாத் இந்தியா சவுத் கொரியா குன்றிய போல ஜெயவரன் என்ற வெற்றி போல சாலிஸ் ஹத்தர் மேட் குளிவிச்ச சாலிஸ் ஃபர்ஸ்ட் மீட்டர் குழும் ஃபவ் ஹாஃப் ஹம்பவணி நோதிய மீட்டர் குழும் ஹம்பவணி முக்கியசிமம் குடிய முத்தி மெக்சிகோ தென் அல்வரேஸ் போல ஜாமத்திருக்கேன் வெற்றி ஃபாத்தினா சவுத் கொரியா குழந்தை ஜெயவரன் இத்திருவாக்கத்துக்கு ஹமிடக்கு குழும் சரிக்க கூடிய மிதனி மெக்சிகோ மத்திய கிருஷ்ணன் கூடிய மெக்சிகோ குழந்தை கூடிய ஃபோன் அது போல ஹாஃப் கே மெதா ஹிசாப் அனுமதி கொஞ்சம் கொஞ்சம் மெக்சிகோ குழந்தை கூடிய தி வெட்டி ரெக்கார்ட் நம்பர் குழந்தை சார் தின்போல சார் கொரியா குழந்தை அட்லாண்ட் ஆனது மெக்சிகோ குழந்தை ஜஸ்ட் அது போல தி பேர் பெனட்ரி அதிமாலும் கொரியா ஹாஃப் தரே டிஃபைன் எல்லுமே பொருத்த மாஃப் போரே நிஹாஃப் தங்களே ஃபோர் கற்றுக்கும் ஃபாஸ்ட் குழந்தை சரிக்கின்றது மெக்சிகோ குழந்தையா போதும் புரிய ஃபோனோ அது போல போல வெதராட புரிய ஃபோனோ அது போல தெரியும் பார்வை கீப்பர் போகலாம் புரிய ஃபோனோ அது மெதுவும் ஹுரஸ்கோங்க சாஃப்டி மெதவர் பெனட்ரியா கேரி டி ஏரியா கேரி மெக்சிகோ போகிறது அல்வாரேஸ் புரிய திம்போல கொரியா குழந்தையும் வெட்டிக்கம் ஃபோன் மெத்திரை குழந்தையா கார் நம்பர் குழந்தையா ஹீச்சன் ஹீச்சன் ஃபாத்தும் என் குழந்தை அடிமத்தின் புரிய திம்போல அட்டன் கொரியா குழந்தையா அடிமத்தி புரிய மிதனி மெக்சிகோ குழந்தை குடும்பத்தை எப்படினா நட்டு வாழ்ஃப் ஏரியா தெரியும் மதுவெத்தோ தி குழந்தைக்கு நட்டுவா கோல் தெரியா கரை ஜில்லா பெனட்ரி தான் பேர் வர குரிய ஃபோன் வாழ் போல மத்திய கோனர் கப்பே நீ மெச்சுக நிபே பொருத்தம கோணர் நீ கொரியா மெலிபுனி இங்கிலீஷ் டீம் கோணர் நீபே நீ ஹம் இத்தோ ஹமேட்டரி இன்னேட் பிளேஸ் மெக்சிகோ ஐக்கே சவுத் கொரியா கல்யாணம் சவுத் கொரியா கோனர் மிஹார் மீ நகாதனி பெனட்ரி அத்திரேகா ஹைக் குளத்திரி நகாதின் போல கோல் தெரியா கேரே ஒரு குளத்திரியா போதும் கூடிய ஃபோன் அது கோல் தெரியா தெரியும் ஃபேனு ஜீஃபே தேவ தகோஸ் கோலுக்கு அரிமத்தி மிதியே பேர் டெ நம்பர் ஹெச்பி லீ கூடிய ஃபோன் சுந்தங்கரா போதும் எஸ் கூடிய ஃபோன் அது போல கோலுக்கு அரிமத்தி ஆகட்டும் பேர் ஃபஹாஃபும் சாலிஸ் ஃபஸ்ட் மீட் குழுவிங் இத்திருவாகுது ஹமினுக்கும் மிஹார் குரிய மிதின் ஏகத்திலே மிஹார் மோத்தி டெமினட் குழுவை பாக்கி ஹத்தர் மினட் மோத்தி மெக்சிகோ எல்லாரும் ஜஹாஃப் சவுத் கொரியா கல்யாணம் சவுத் கொரியா ஹாஃப் தெரியும் மெக்சிகோ குன்றி அளிக்கும் போலேன் சொன்னாங்க எரி ஜிம்னேஸ் ஹெமனஸ் போலதி என பொம்மத்தின் பேர் என வெட்டுனி தரே எழுதி போல சவுத் கொரியா குழந்தை அத்தேமியும் ஹாஃப் திரையும் அருமத்தி மெத்திரி அருமத்தி குழந்தை அருமச்சம் போல சஞ்சி லாங்கஸ் மெதிரும் ஹுரஸ்கோ மெக்சிகோ ஹாஃப் திரை பதிக சென்சகாத்மா குரியங்க சத்திரே பதில ஹாஃப் மெத்தியாச ஜீலா குழந்தை கத்தி பெனட்ரி அரோங்காரி குழந்தை போல எம்பிரிதி பகுத் காரி மெக்சிகோ குழந்தை அத்தியாக்கும் ஹாஃப் අත්දහ කුරියම් මෙදනි කුරිය ගොස් කුරියන් හාෆිස් මෙදව මෙදරුව කෑන සවත් කොරිය කොළන්තරින් කොන්ට්‍රල් කොල්ල සෙන්ස කල්තරෙන් බොල කොන්ට්‍රල් කොල්ල කොන්ට්‍රල් කොල්ල හනක සෙන්ස කොලා දිමා හොරි කොළන්තරිය කෑන බොලත් කුරිය දීප් කුරිය දින් බොල බා මෙදරුව කෑරින් ෆහතුම අනකස් ඉදින් දෙනම්බර් කොළන්තරිය දෙනම එච් බී ලී අරිමති මෙක්සිකෝ හාෆ් තරේග මොරන් අනිමති රුඟ කෑරින් කුරුමතිය බොයෙන් මෙක්සිකෝ කොළන්තර ගන්න නට්ටුවා ලාෆ සංචස් ගන්න නට්ටුවා බොල කුරිය ජා කුරිය නගා දින් බොල කොළන්තර ගා ජේපි ඔල්දර ඇත්තරෙන් මිෆාරස් කුරිය ෆොනවාද බොල ඇතියි Rodri akari fenu je fa gol gari matin devoto gos beruvi no number kulun tri akuri fonu ali bol sam ji sam kuri fa kari gol kulun tri gari je meso kulun tri ya alu vespes gari je fa kora ko korea li be devara ko match kes ke ituru wagot ha minute tren 3 minute ba ga ga ga kulay fa ha tine ha tere fa ha hak kulun tri ga tri chat kuri hak kulun tri match ko kan tri ya tere ඒරයා කාරිස් දෙකොන්තේ මට කොල්ල ඇති සත් කරයා කෝන නවාදන නගාදෙන් කෝනර් ගෝල්ලරි අතරෙන් සත් කරයා කොන්තරින් කෝට් බොල්ල මේ ෆාර්ස් කුරිය ෆොනයි ජීචන් කුරිය ෆොන අල්බර මෙක්සිකෝ කොන්තරින් දිෆා කුරිය අස් මෙතරම හුරස් කම විස් කුරුතුරි එන්නේ සෙන්ස අකාදම ෆෙනර්ජි ෆාරි මතින් බෝල බේර් වේදලි මක සත් කරයා ගෙල්ලා South Korea gelu. Ellem mey. Yon. Fahatum elli bol penalty ekare hur kontre en area tere hur keeper dim bol keeper di area tere kuriya bol jassala kuriya fonoal bol medro huras ka gen gas half medro di area meda hisabu Mexico half tere mexico kontre en atla team satar number kontre dim bol jaha mutre gan ka sab kuriya kontre bolum fahatum medro ekare hur kontre ka එන කාරිය රබෝ එක නම්බර් කුන්තක නට්ටු ආම එතරේ ජිහිලාගෙන් සෙන්සකල් කාරින් කුරියන් ගසේරිය එතරේ වන්න දිය කුන්තර ජී බෝල මාබඩ බාර්වි මෙසෝ කුන්තරින් එරිය එතරේ දිෆා කෝ කුරිය ෆොනල් බල කුරිය හත කුරිය කුන්තර මෙහර වෙටේ ක නරම් මොරෙන් තින් කුන්තරින් ෆියවා හෙන් හුරිහා කුන්තර මොරෙන් යව මෙහර මෙසෝ හාෆ් තර නරා දින් බෝල හාෆ් කි මෙදාසම් සවුත් කුරින් කුන්තර හා ක්ලාස් අනෙසරත් අනිමති මුස්කොදා විහි නම්බර් දී ෆේන කාරිය දී 23 නම්බර් කුන්තර මෙදර අවට හව ජීහවරන බෝල දී වත ස්පේරු ඉතුරු වගත හමිනටතරෙන් මනකව සංකල අවහත්දාහම සමමන මෙයා පස්නයට කුලේ නොති මෙක්සිකෝ එක සෞත් කොරයා කලට නොච එල්ලන්දිය කුළුන්තරිය ඇතයි තුවාය කැතිම බෝල ොහෙලා එල්ලන්න දැන සදා එල්ලි බොල පෙනල්ටරිය අතරේ මෙක්සික කුළුන්තරින් එරිය බේරු බේර කොල්ලි බෝල සතරන බර කුළුන්තරිය පින්නේ ಫಹತ್ ಕುರಿಯ ಫೋನ್ ವಾಲಿ ಬಾಲ್ ಫಹತ್ ಅತ್ಲಾಫ್ ಯಾನ ಕ್ಯಾಸ್ ಮೆಕ್ ಸೌತ್ ಕೊರಿಯಾ ಕೊಂತ್ರಿ ಮೆಕ್ಸಿಕೋ ಹಾಫ್ ತಿರ ಅತ್ಲಾ ಪೆನಲ್ಟಿ ತನ ಲಗದಿ ಕೀಪರ್ ವೆಬಾರ ತನ ದಿ ಕೀಪರ್ ಪಂಚ್ ಕೊಲ್ಲಿ ಬಾಲ್ ಏರಿಯಾ ಬೇರ್ ವಾನ ಕ್ಯಾಸ್ ಸೌತ್ ಕೊರಿಯಾ ಕೊಂತ್ರಿ ಕಂಟ್ರೋಲ್ ಕೊಲ್ಲ ಟೀಮ್ ಹೆಂ ಕೊಂತ್ರಿ ಕ ಮೆಕ್ಸಿಕೋ ಕೊಂತ್ರಿ ಅತ ಬಾಲ್ ಅತ್ಲಾ ಮೆಕ್ಸಿಕೋ ಕೊಂತ್ರಿ ಬಾಲ್ ಅತ್ಲಾ ಪರಿಮತ್ತಿ ನೋದೋನಿ ಹೆಂ ಕೊಂತ್ರಿ ದೆ ಕೊಂತ್ರಿ ಮೆದ್ರಿ ಹತ್ತರ ಕೊರಿಯಾ ಕೊಂತ್ರಿ ಅಂತ್ರಿ ಪೆನಲ್ಟಿ ಜಸಾಲಿ ಬಾಲ್ ಫಾರು ಕೊರಿಯಾ ಕೊಂತ್ರಿ ಗಾಗೆ ಜೀಫ ಬೇರ್ ವೆಚ್ಚ ಕೋನರ ಕ ಕೀಪರ್ ಮಸೇ ಕುರಿ ವೆಟ್ಟಿನ ಬಾಲ್ ಕೋನರ್ ಕಾರ್ಡ್ ನುಗಸ್ ಸಲಾಮ ಕುರೆತೋ ಹೆಣ್ಣು ಮೆಸ್ ಕೋನರ್ ಮೆಸ್ ಕಲಿಯೋ ಕರ್ತಮ ಕೋನರ್ ಆದ ಹಿಸಾಬ್ ಮೆಚುಗೆ ಕುಳು ನಿಮಗೆ ಮಿದಿಯೈ ಕೋನರ್ ವೆಸ್ ನುಣಗ ಸೌತ್ ಕೊರಿಯಾ ಕುಂತರಿ ವರತ್ ದೆರಗ ಬೈಕ್ ಕುಂತರಿ ದಣಮತಿ ಒಶೋ ವೆಲ ಮಿತ್ರಿ ಫುರ್ತನ ಮೆಚುಗೆ ಕುಳು ನಿಮಗೆ ಮಿದಿಯೈ ಇಲ್ಲಂದು ಸುಲ್ಲಂದು ಮೆಕ್ಸಿಕೋ ಮೆಚುಗೆ ಆಮಿಯಾದ ಕೋಗೆ ಹಲ್ಲನ್ ಹಪೊಯಿಂಟ್ ಆಕಿ ಮ್ಯಾರ್ ತಿಂ ಪೊಯಿಂಟ್ ಆಕಿ ನೋತಿ ಸೌತ್ ಕೊರಿಯಾ ಅಲಗೊಂಡ ಮೆಚ್ ನುಮ್ಯಾಕಿ ಮಿಹಿಸಾಬ್ ರಮೀಸ್ ಹವಾಲ್ ಕೊಳು
1: ಶುಕ್ರಿಯಾ ಅಣ್ಣನ ಬರ ಫೋರ್ಗದ ಮೆಚಗ್ ಫಹು ಹಾಸ್ ಫಹು ಹಾಫ್ಗೆ ಫಹು ಕೊಳ್ತಾ ಕೊಳೆ ಫೋರ್ ಗದು ಕೊಳ ಫೆನಿಗೆ ಮೆದೇ ಅದೇ ಮೆಚು ನಿಮ್ಮನು ಇರುಗ ಮಿಹಾರ್ ಮ್ಯೋತಿ ಎಲ್ಲಂಡು ಸುಂದಡು ಎಲ್ಲಂಡು ಜಹಾಫ್ ಗಾಮಿಸ್ ಕೊರಿಯಾ ಕೊರಿಯಾಗೆ ಕೊರೆ ಎಲ್ಲಂಡು ನುಜಹೆಣಿಗೆ ತ ಮೆಕ್ಸಿಕೋ ಎಲ್ಲಂಡು ಜಹಾಫ್ ಮ್ಯೋತಿ ದೆನ್ ಎಂ ವಿಮ ಅಳುಮನ ಫೆನಿಗೆ ಮಿದಿಯೇ ಅಡ್ಡಿಹ ನೋಬಣ ಲಂಡು ಮೆಚು ಮೀ ಮುಬಾರಾತುಗೆ ಅಡ್ಡಿಹ ನೋಬಣ ಲಂಡು ಮೀ ಫೆನಿಗೆಂದೇ ಅದು ಮೀ ಮಿರೇದ ಬಾರ್ ಜಹಾರ್ ತಿಫಣ ಹಮ್ಮೆ ಅಳ್ಮೆ ಮೀ ಮೆಚ್ಚಗಿನಿಸ್ತೇನೆ ಮಿರೇ ಬಾರ್ ಜಹಾರ್ ಕುಳೇನಿ ಅಮೆರಿಕಾಯ ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾ ಮೀ ಮೆಚ್ಚಾಕಿ ತಿಫಣ ಅಳ್ಮೆ ಬದಲು ಕೊರ ಮಿಯರ್ಹಾರು ಟೈಮ್ ಯಾಣೆ ಟೇಬಲ್ ಬ್ಯಾದಾರ್ ಪೈನ್ ಟೇಬಲ್ಗೆ ಹೆಮ್ಮೆ ಕುರಿಗ ಮಿಹಾರ್ ಮೆತಿ ಮೆಕ್ಸಿಕೋ ದೆಮ್ಮೆ ಕುಳು ಮೆಚು ಮೊಳು ಮ್ಯಾಕಿ ಹಪೆಂಟು ಅಲಿಬಣಿ ಎಮ್ ವಿ ಮ ಅದಿ ಮೀ ಅನಗತ ಬ್ಯಾದಾರ್ ಕೊರಿಯಾ ಮಿಂದಿ ದೆವಣಾಗ ಅದು ಹಿಂಗೆ ತೊ ಏ ತಿನ್ ಪಾಯಿಂಟ್ ಆಕಿಗ ದೆಂಗ್ ಮೀ ಟೀಮ್ಗೆ ಗ್ರೂಪ್ಗೆ ಮೆಚ್ಚೆ ದೆಂಗ್ ಕುಳೇನಿ ಮಿಯನ್ನ ಮೀ ಜೂನ್ ಮಹೋಗೆ ಫನ್ಸ ವಿಹುಗ ಜೂನ್ ಮಹೋಗೆ ಫನ್ಸಸ್ವಾಣ ದುಹುಗ ಕುಳೇನೆ ಮೀ ದೆಮೆಚ್ ಎಕ್ಕೊಂ ಏಯಿ ಎ ಗ್ರೂಪ್ಗೆ ಚೆಕಿಯಾಯ ಮೆಕ್ಸಿಕೋ ಏಗಿತ್ತು ಸೌತ್ ಆಫ್ರಿಕಾಯ ಸೌತ್ ಕೊರಿಯಾ ದೆ ಟೀಮ್ ಕುಳೇನೆ ಎಫ್ ಆರ್ ಎಫ್ ಆಗುತ್ತೆ ಕುಳೇನೆ ಎತ್ತನು ಅವಳು ಮೇಲೆ ತಿಬ್ಬೆಫನ ಹಮ್ಮೆ ಗ್ಯಾಮ್ಸ್ ಕೊಮ್ಮಿಸ್ ಎಮ್ ಮೆಚ್ಚ ಅವಳ ಮೇಲೆ ಗಿಣಿಸ್ತೇವೇನೆ ಎಮ್ ಎಚ್ ಯಾಕೆ ಬದಲು ಕೊಲ್ಲು ಮುಗ ಉಮ್ಮೀದ್ಗ ಮಿಹ ಹೆಸಾಬ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ನಿಮ್ಮ ಲಫ್ ಅವಳ ಮೇಲೆ ವಕೀಲಾನ ಯಾವ್ಕರವೇ ಮೀರೆ ಬಾರ್ ಜಹಾಂಗ್ ಗಾಯಂಡ್ ಫಣವರಕ ಮೆಟ್ ಫಾಯರ್ ಅವಳ ಮೇಲೆ ತಿಬ್ಬೆಫುನ ಬದಲು ಉಮ್ಮೀದ್ಗ ಎಮ್ ಮಿಹ ಬೆಫುನ ಬರ ಉಫಾವರಿಕಮ ಬಾಜ್ವರಿಕಮ ಇದ್ದ ವಕೀಲ ವಸಲಾಮ ಅಲೈಕುಮ್ ವರಹಮತುಲ್ಲಾಹಿ ವಬರಕಾತ್
2: එංහා සතරස්තයක සාලිස් නුවය කිලෝහර්ට්ස් මීඩියම් වේව් අඩිහ නුවය මෙගහර්ට්ස් FM බෑන්ඩ්
3: දිවේ රාජ්‍යයේ අඩෝ

اللهم صل وسلم على عبدك ورسولك محمد وعلى آله وصحبه والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها المسلمون اتقوا الله تعالى واخشوه. قال الله تعالى في كتابه العزيز: واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. ஹம்துஹுரி முஃமின் தக்கும் இஸ்ஸத்தெரி குரவ்வா காஃபிரும் தன் நிகமெதி குரவ்வா மேங் அல்லாஹ் மேங் அல்லாஹு ஃபியவா ஹக் வெகெங் அழுக்கம் வெவே எஹெங் இலாஹ கொண்ணுவா கமங் அழுஹெகிவங் அளமெங்கே மே நபியா முஹம்மதும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கி மேங் அல்லாஹுகே அழா கமர்ரா ரசூலா கமங் அழுஹெகிவங் ஹத்தவா படுக்குரே விரஸ் கலாக்கு محمد گفانو گہ مچرا اکلے گفانو گہ اترو آلونا مترو صحابینا قیامت داندنگ بے کدن ریویتی گتگا تبع ویہ ام تکنگ مچ صلواتا سلاما برکہ لبوان دے آمین اے افہو دنار مینگ اللہ گہ علو تکنے تیہ بیمی ہم مینگ اللہ بیرویتی وے اکلانگ متین ہندو مکورے تیہ بیمی ہوں اللہ کے حضرت کا جواب داری وان جہنے دوہیں انانے کن دانے اکلاں گے بیرویتی وے تقویٰ وری وے مینگ اللہ کے وحی بس فلگا وے یوم لا تملک نفس لنفس شیئا والامر یوم اذن للہ ای ایویس نفس انے نفس کن ایویس کمک کد دنوں ملکوے گن نوا دوہے ادی ادوہوں அமுரு வெரிக்கங் மில்கு அடிகம் வனி ஹம எக்கணி அல்லாஹ். முஸ்லிம் அஹுன்னே முஹர்ரம் மஹுகே திஹவன துவஹகி நுவத ஆஷூரா துவஹகி ஹே ஒகமா மேக்கமா ஐப்ரத்தகா ஃபிலாவளுதகம் ஃபுரிகம் வா துவஹே ஆஷூரா துவஹகி ஃபிர்அவுனுகே கிபேங் மூசாகே ஃபானா எகலேகே ஃபானத் தபா வீமீஹும் ஸலாம் எக்கொத்தெ விதுவஸ் ஃபிர்அவுனா ஏனாகே பொடு லஷ்கரு ஹரகு குரவி எதுவஹுகா எஹெம்வே மூசாகே ஃபானத் தபாவி மீஹும் அல்லாஹு தஆலாய ஷுக்ருவெரும்கே கொத்தும் எதுவஹு ரோதஹிஃபி மிஃபத ஹாதிஸா தகுகா கின குண வெகெம்வா இப்ரத்தகா ஃபிலாவளுத லவ்வாஃபா வனி மேங் அல்லாஹங் ஈமாம்வா மீஸ்தகுன்னா எகலாகே ரசூலும் பொடெதி முசீபா எத்தகுன்னா ஆஃபா எத்தகும் சலாமே குரவ்வா குங் எங்கி மீஸ்தகுங்கே ஈமாங்கங் ஹர்தனா குரவு மட்டகா அல்லாஹுகே வஹீ பஸ்ஃபுளுகாவே சும்மனு நஜ்ஜி ருசுலனா வல்லதீன ஆமனு கதாலிக ஹக்கன் அலைனா நுஞ்சில் முஃமினீன் மானை தெங் திமன் ரஸ்கலாகே ரசூலுன்னா ஈமா விமீஹும் சலாமே குரவமே ஹம இஃபதேங் முஃமினுங் தின்னவா சலாமே குரவுமகி திமன் ரஸ்கலாங்கேங் ஒயிங் ஹக்கேகே ஃபிர்அவுனுகே கிபேங் மூசாகே ஃபானா எகலேகே ஃபானத் தபா விமீஹும் சலாமே வி ஹாதிஸாயிங் எங்கனி முசீபா எத்தகும் சலாமே வெவேனி ஈமா கமா இஸ்லாம் கமுங் கங் ஆஹிரத்துகா நஸ்ரா நசீப் லிவுமுகே மகக்கி எய் கங் ஹம எஹெம்மே மீங் எங்கனி மேங் அல்லாஹங் இது பாருகோ எகலாங் ஹசரத ருஜூ அவகே மெனுவி தெதுனியே காவெஸ் சலாமத்தே நெக்கங் அதி மேங் அல்லாஹ காஃபிருவே துனிய ஃபசாத குரங்குளே மீஹுன்ன மேங் அல்லாஹு கதஃபத அசாபு திவ்வா நெதி குரவ்வானே கங் முஸ்லிம் அஹுன்னே முஹர்ரம் மஹகி மேங் அல்லாஹு ஹுர்மத்தெரி குரவ்வா ஃபாவா ஹதரு மஹுகே தெரேகா ஹிமெனே மஸ்ஸரே அல்லாஹுகே வஹி பஸ்புளுகாவே இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரா في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم هم كرورن اُدُتَكَا بِنْهَ الدَّوِي دُوَهُ السُّرِنْ اللَّهُ كَنْدَ أَلُوَّا فَوَا غُتُكَا أَهَرِكَ مَسَّرُ تَكُكَ عَدَدَكِي اللَّهُ كَحَزْرَتُكَا بَارَ مَهِ ایگے تیرین ہتر مس حرمت تیری وگم وے ای حق تیدو دینے فہے اے مسر تکو گا تیہ بیمی ہوں گے امید نفس تکا تیہ بیمی ہوں انیانو کراہ رکمے